0: பிரிக்கிவேனா பிரிக்கிவேனா டிக்கிவேனா நிலுவலேவ் செயலாவதில்லை நாஹி டிக்கிவேனா நிலுவலேவ் செயலாவதில்லை நாஹி டிக்கிவேனா
1: వారు చెప్పినది వీరికి తెలియక వీరు చెప్పినది వారికి తెలియ